0: ஆதாரம் பிரேமஸ்வரூபுலர
1: embodiments of love.
0: கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அனகா கிருஷ்ணனு புட்டின தினமும் அது. எப்படி புட்டின தினமும்? சர்வபூதம் தரம் சாந்தம் அன்னி பூதமுலு தன எந்துன்னட்டுவண்டி சாந்தி ஸ்வரூபாணி தரிஞ்சிடம் எப்படி? ఈ కృష్ణ జన్మము

தினகருடு சாந்துடை தோச்சே தினமுலிந்த குருசலையனு சலிகாலி சுருக்கு வச்சே பொலமுலன் ரேடி குருட்டி வெண்ணலோன குப்பலன் ஊர்ச்சு காப்புரு கொந்துலெத்தி பதமுலன் பாடத்தொடகுதுரு ஜனபச்சேலகு முத்தியால சருளு கூர்ச்சி மெரப பண்டகு குங்கும மெருப்பு தாழ்ச்சி பந்தி பூல முகமு அல்லல்லந்த விப்பி மனகுருகம்புல தானிய சம்பதல நில்பி சரசுராலைனா

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக மாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக நாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக நாதா சுப்பிரமணியம் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய ஓம் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய ஜெய் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணிய ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணிய ஹர ஹர சுப்பிரமணிய.

லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம் கும்ரிங்க போடு.